சித்திரம் தொடர்கதா. கான ரச்சனா ஓ என் வி குறுப்பு, சங்கீதம் எஸ் பி வெங்கடேஷ். எம் ஜி ஸ்ரீகுமாரும் சித்திரையும் பாடியதான்.

நமத்தல் முழுத்தது மாற்றிடுவார் சாரத மேக சமானதனு மனவற்று தளர்ந்த ரசஜ்ஞையிலே ஆதிமகீத மகாரச தீர்த்த